புத்தரி தம்புட்டு பாத்தீத்த காவேரி கொம்புதுளி கொட்டு போராட்ட கொடகு ராஜ முக்தி மோர்ச்சா பத்திரிக்கை பிரம்மகிரி கொளவ சாம்ப்ரதிக பொளச்சா.